0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்குடா
1: தட்டுவிடு தக்கங்காற்றில் தத்தி தத்தி தடுவிடுறோம் சத்து.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டு கூடா பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீவா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: So much daring to roll out.